0: एक जमाने से कहानी है सुना रही आकाशवाणी।
1: மூவி போலாமா?
2: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
2: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
2: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டிய